0: பிரதத்த வகையின ரேடியோ
1: ஃபிளாஷ்பேக்
2: ஃபீட்பேக்
1: சன்ஃப்ளவர்
2: ஆல் ரைட்
1: சீது வசகுரா
2: சஹாரா ஃபிளாஷ்
1: பாயோ
2: சானிதாபா எதாமெதா ஐதிஹாசிக பிராசங்கிக வேதிகாவதுல ரோஜகல பெவலிகாரயோ
3: தவால் தொலஹாய் தியேட்டர் கீ ராஷ்மி
4: අතරේ පාවෙන ගීහඬ වේදිකාවට මෙන්න ඔබේ හදවැඳි අතුල ශ්‍රී කමගේ සනිටපා එක දුක්ඛිනි රැගෙන ශෝකාන්තයක් නොකොට ගයන්නට

0: கனிய குமுறே சாந்த சுவாமி மகன்சி.
1: அனந்த துக்க வேதனாவன் ஹா சந்தாபயன்கின் யுத்துவ இதிரேட்ட யனமே ஜீவன கமனி பிய சந்த்ராசே ஹா லொமுடகன் வீம யனு நிதர் அத்தக்கின்னட லபின அனிவார் சித்வீம். மினிசும் பமனக் நொவ தேவியண்டத சாதாரணவு மே மனஸ்தாபே துருகர கனிமட சக்ர தேவி மகாராஜுன்கே பிஹிட பெதீம சிதூ பவ தஜக்க சூத்ர தேசனாவெம் பஹதிலிவே. பியன் தத்திகனு மினிசும் யக்ஷ பிரேத ஆதி அமனுஷ்யன் பசுபசத விவிதாகார அதுஷ்யமான பலவேக பசுபசத பிஹிட பதா திவயன பவ ரஹசக் நோவே. துக்கடபத் அசரணையின் ராவட்டமிங் லாபோ பொதவன கூட்ட மினிசும் அது சமாஜே வடவடா தக்னடலபின்னே எனிசாய. நமுத்தே சியல்லம வரதி சககத பவத் மம் முலாவன சுலு பவத் மே சூத்திர தேசனாவெம் பெஹதிலிவெய். தைனிக ஜீவிதே ஒபட பியக் சந்திராசயக் தனின ஓனேம மொஹதகதி ஒப கலயுத்தே புதுகுணமினை கிரீமை தஹாம் குண ஹா சங்ககுணமினை கிரீமை. தசமார சேனாவங் இதிரியேதீத நொசலி நொபியவ அகம்பியலெசின் வெடசிட்டி புதுரஜானன் வஹம்சே யானு மே மனுஷ்ய இதிஹாசே பஹலவுன நிர்பீதம அசிரிமத் சரிதயை. உன்வஹம்சேகே நவாரஹாதீ புதுகுண ஏதுலத் இதிபிசோ காதாவ மெனிஹி கரன்ன நொயசேனம் ஸ்வாக்காத சுபடிபன்ன யன காதாவன் சிஹிபட் கரகன்ன. ஒபசித் விலாகத் பியஹா சந்தாபே ஹிருதுட்டு அந்துரசே வியக்கெனவா சத்தியே. ஏ உதும் வூ தஜக்க சூத்ர தேசனாவட்ட சதஹசிதின் சவன்யொமு கரனு மெனவீ.